ஊத்தலுயிரி கணக்கலே துபயம்பதே கபாதுரி யுங்காங்லண்டாயிரோபுவத் சுங்குவர்வத் பபேங்காலம்பாய் தலோஞ்சவத் கிஜலையோபத்துத்தூய் கண்ணாசுமா சுங்காய ஆயோடிலாயுவந்தராபண்ணாயினிசாதுவாயே தவுங்கனுகமிமுங்கிஞாகமிதுநதைஜவஹபாஜலாயே நதேனமுதுங்கபபயோசுலுவமாயங்கிசாதுவாயே காகமிதுகுலுகனகஜாரங்கோகயோடாதபாயேதிகிளிகனகடக்கிடக்கபந்தாயே லபனகமீன்டித்தூபத்தப்புவடத்தலுவலுபுவடலாம்ங்காதிகாயே கமிகதக்குவத்கப்பாயே சப்பாபாயே உரத்தலபாபாஜலாயலமாயே பாத்தலே பஞ்சாயே புகருஞ்சுவங்சலுவங் பத்தத்தியங்காபங்காங் ந்திடாதிமாங் சப்பாங்கடாங்கப்ரா.